தாண்டி தாக்க சொல்லு தாண்டி தாக்க சொல்லு தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி சொல்லு.